0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனை. தலைப்பு திருவடி சரணம். பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

திருவையாறு தென் திருக்கையில எனப் போற்றப் பெறும் திருத்தலங்கள் திருக்காளத்தி, திருச்சிராப்பள்ளி, திருகோணமலை என்பனவாம். இவைகள் மலைத்தலங்கள். மலை என்பது இன்றி நம்மை மலைக்க வைக்கும் மாமலைப்பதி திருவையாறு. ஆதலால் தான் அப்பர் பெருமானுக்கு அற்புதமான கைலைக் காட்சி கிடைத்தது போலும். செண்டாடு புனற்புண்ணியாம் காவிரியில் நீராடி கல்யாண சிந்து எனும் கரையில் எழுந்தருளியுள்ள ஓலமிட்ட விநாயகரை உவந்து தொழுது குங்குலியக்கலைய தூபகுண்டம் கடந்து ஆட்கொண்டார் அடிபணிந்து அம்பொன் திருவாயில் கடந்து ஐயாற்றுப் பெருமானின் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். சூரிய புட்கரணையை அடுத்து சுடர்விட்டு பிரகாசிக்கும் தென்கையிலாயம் ஞான தபோதனரை அழைக்கும் ஞானபீடம். திருநின்ற செம்மை திருநாவுக்கரசர் திருமேனியை நாளெல்லாம் பார்த்து நாவினிக்கப் பாடலாம், நம்மை மறந்து ஆடலாம். ஆடி அமாவாசை என்றல்லவா அப்பமூர்த்திகள் கைலைக் காட்சி கண்டார். அந்நாள் விழா அடியார்கட்கு அற்புத திருநாள். அடுத்து வடகையிலாயம் வலம் வந்து நுழைந்தால் ஐயாற்றியம்பெருமானார் அற்புதப் பேராலயம். திருவையாறு அமர்ந்ததேனை கண்ணினார் காணப்பெற்று கருதிற்றே முடிந்தவாறே என்பார் உடைய அரசு. திண்டா திருமேனியாக ஐயாற்றியம்பெருமான் விளங்குகிறார். கயிலை மட்டுமல்ல காசிக்கு நிகரான தலமும் கூட. அம்பொற் கயிலைக்கு அதி விரைவில் எழுந்தருள அகத்தியர்க்கு வழிகாட்டியவர் ஐயாற்றுப் பெருமான் என்பது புராணம். காண்டற்கு அறிய கயிலையாளியை காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடி கசிவினார் தொழுதியிருந்த கலைவாய்மைக் காவலராம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐயாற்றில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய பதிகங்கள் பல. அவற்றுள் ஆறார் திரிபுரங்கள் எனத் தொடங்கும் திருத்தாண்டகத் திருப்பதிகத்தில் ஆறாமுதே ஐயாரன்னே எந்தென்றே நான் அறற்றி நைகின்றேனே என்று உருகும் திறம் நம் நெஞ்சை நிகழ்விக்கும். விழிமலர்கள் நீர் உகுக்கும். இறைவனது அருட்குணம் அருட்செயல் என்பவற்றை வகுத்து எடுத்து பல தொடர்கோவையாக முன்னிலை வகையில் அமைத்து ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற திருத்தாண்டகத் திருப்பதிகத்தைப் பாடியருளினார் அப்பத்தம்பிரானார். ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற தொடரில் ஓசை எனப்பட்டதும் ஒலி எனப்பட்டதும் வேறு வேறு என்பர் சான்றோர். ஓசை ஒலி என்பன சத்தம் நாதம் என்னும் பொருளுடையன. வெற்றோசையை ஓசை என்றும் பொருள் ஓசையை ஒலி என்றும் வழங்குவதாக அறிஞர்கள் கருதுவர். பதினோரு பாடல்களிலும் தமக்கு திருவடி சூட்டிய திறத்தைச் சொல்கிறார் அப்பரடிகள். ஐயாறு அகலாத செம்பொற்சோதியை அகம் நெக உருகப்பாடிய திருத்தாண்டகம் ஓசை ஒலியலாம் ஆனானியே எனும் பாடல்.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: விஸ்வநாதாஷ்டகம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய. த்வாதச ஜோதிர்லிங்க ஸ்மரணம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Sahasra Namavali from Linga Puranam, Chapter 65, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. Linga Mahapurane Purva Bhage Rudra Sahasra Nama Kathanam Nama Pancha Shashtitamo Dhyaye Shiva Sahasra Namavalihi. ஸ்திர

ராஜோதயாய நமஹ, கர்த்ரே நமஹ, மிருகபாணார்ப்பணாய நமஹ, கணாய நமஹ, மகாதபசே நமஹ, தீர்கதபசே நமஹ, அத்ருஷ்யாய நமஹ, தனசாதகாய நமஹ, சம்வத்சராய நமஹ, கிருதாய நமஹ,

நந்தனாய நமஹ, விஷமர்தனாய நமஹ, பகஹாரிணே நமஹ, நியந்த்ரே நமஹ, காலாய நமஹ, லோகபிதாமஹாய நமஹ.

நமஹ குமாராய நமஹ மகாகிரயே நமஹ தன்வந்தரயே நமஹ தூமகேதவே நமஹ சூர்யாய நமஹ வைஷ்ரவணாய நமஹ தாத்ரே நமஹ விஷ்ணவே நமஹ சக்ராய நமஹ மித்ராய நமஹ த்வஷ்ட்ரே நமஹ தராய நமஹ த்ருவாய நமஹ பிரபாசாய நமஹ பர்வதாய நமஹ வாயவே நமஹ அரியம்ணே நமஹ சவித்ரே நமஹ ரவயே நமஹ த்ருதயே நமஹ விதாத்ரே நமஹ மாந்தாத்ரே நமஹ பூதபாவனாய நமஹ நீராய நமஹ தீர்த்தாய நமஹ பீமாய நமஹ சர்வகர்மணே நமஹ குணோத்வஹாய நமஹ பத்மகர்பாய நமஹ மகாகர்பாய நமஹ சந்திரவக்த்ராய நமஹ நபாய நமஹ அணகாய நமஹ பலவதே நமஹ உபசாந்தாய

ஜிதேந்திரியாய நமஹ, காந்தாராய நமஹ, சுராபாய நமஹ, தாபகர்மரதாய நமஹ, ஹிதாய நமஹ, மகாபூதாய நமஹ, பூதவ்ருதாய நமஹ, அப்சரசே நமஹ, கணசேவிதாய நமஹ, மகாகேதவே நமஹ, தராதாத்ரே நமஹ, நைகதானரதாய நமஹ, ஸ்வராய நமஹ, அவேதனீயாய நமஹ, ஆவேத்யாய நமஹ, சர்வகாய நமஹ, சுகாவஹாய நமஹ, தாரணாய நமஹ, சரணாய நமஹ, தாத்ரே நமஹ, பரிதாயை நமஹ, பரிபூஜிதாய நமஹ, சம்யோகினே நமஹ, வர்தனாய நமஹ, விருத்தாய நமஹ, கணிகாய நமஹ, கணாதிபாய நமஹ, நித்யாய நமஹ, தாத்ரே நமஹ, சஹாயாய நமஹ, தேவாசுரபதயே நமஹ, பத்யே நமஹ, யுக்தாய நமஹ, யுக்தபாஹவே நமஹ, சுதேவாய நமஹ, சுபர்வணாய நமஹ, ஆஷாடாய நமஹ, சுஷாடாய நமஹ, ஸ்கந்ததாய நமஹ, ஹரிதாய நமஹ, ஹராய நமஹ, வபுஷே நமஹ, ஆவர்த்தமானாய நமஹ, அன்யாய நமஹ, வபுஷ்ரேஷ்டாய நமஹ, மஹாவபுஷே நமஹ, சிரசே நமஹ, விமர்சனாய நமஹ, சர்வலக்ஷ்ய லக்ஷண பூஷிதாய நமஹ, அக்ஷயாய நமஹ, ரதகீதாய நமஹ, சர்வபோகினே நமஹ, மஹாபலாய நமஹ, சாம்னாயாய நமஹ, மஹாம்னாயாய நமஹ, தீர்த்ததேவாய நமஹ, மஹாயசசே நமஹ, நிர்ஜீவாய நமஹ, ஜீவனாய நமஹ, மந்த்ராய நமஹ, சுபகாய நமஹ, பஹுகர்க்கஷாய நமஹ, ரத்னபூதாய நமஹ, ரத்னாங்காய நமஹ, மஹார்ணவ நிபாதவிதே நமஹ, மூலாய நமஹ, விஷாலாய நமஹ, அமிர்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, தபோநிதயே நமஹ, ஆரோஹணாய நமஹ, அதிரோஹாய நமஹ, ஷீலதாரிணே நமஹ, மஹாதபசே நமஹ, மஹாகண்டாய நமஹ, மஹாயோகினே நமஹ, யுகாய நமஹ, யுககராய நமஹ, ஹரயே நமஹ, யுகரூபாய நமஹ, மஹாரூபாய நமஹ, வஹனாய நமஹ, கஹனாய நமஹ, நகாய நமஹ, ஞாயாய நமஹ, நிர்வாபணாய நமஹ, ஆபாதாய நமஹ, பண்டிதாய நமஹ, அசலோபமாய நமஹ, பஹுமாலாய நமஹ, மஹாமாலாய நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, சுலோச்சனாய நமஹ, விஸ்தாராய நமஹ, லவணாய நமஹ, கூபாய நமஹ, குசுமாங்காய நமஹ, பலோதயாய நமஹ, ரிஷபாய நமஹ, விருஷபாய நமஹ.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவா.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 45. தேங்க்யூ.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

சேதியோ விப்ரா விப்ரஸ்ய ப்ருஹதோ விபஷ்டிதாஹ விஹோத்ரா ததேவயுனா விதேக இன்மஹி தேவஸ்ய சவிதுஃ பரிஷ்டுதிஹ தேவீத்யா வா பிருத்திவீ மகஸ்ய வா மத்யஷிரோ ராத்யா சந்தேவயஜானே பிருத்திவ்யாஹ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே தேவ்யோ வம்ரியோ பூதஸ்ய ப்ரதமஜா மகஸ்ய வோத்யஷிரோ ராத்யா சந்தேவயஜானே பிருத்திவ்யாஹ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே யத்யக்ரா ஆசீர்மகஸ்ய தேத்யஷிரோ ராத்யா சந்தேவயஜானே பிருத்திவ்யாஹ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே இந்திரஸ்யோஜஸ்தமகஸ்ய வோத்யஷிரோ ராத்யா சந்தேவயஜானே பிருத்திவ்யாஹ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே ப்ரைது ப்ரஹ்ம.

மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகஸ்ய ஷிரோஸி மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகஸ்ய ஷிரோஸி மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகஸ்ய ஷிரோஸி மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே அஸ்வஸ்யத்வா விருஷ்ணஃ சக்னா தூபயாமி தேவயஜானே பிருத்திவ்யாஃ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே அஸ்வஸ்யத்வா விருஷ்ணஃ சக்னா தூபயாமி தேவயஜானே பிருத்திவ்யாஃ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே அஸ்வஸ்யத்வா விருஷ்ணஃ சக்னா தூபயாமி தேவயஜானே பிருத்திவ்யாஃ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே ரிஜவேத்வா சாதவேத்வா சுக்ஷித்யைத்வா மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே யமாயத்வா மகாயத்வா சூர்யஸ்யத்வா தபாசே தேவஸ்த்வா சவிதா மத்வா நக்து பிருத்திவ்யா சக்யஸ்பிருஷஸ்பாஹி அர்ச்சிராசி சோசிராசி தபோசி அநாதிஷ்டா புரஸ்தா தக்னேராதிபத்ய ஆயுர்மேதா புத்ரவாதி தக்ஷிணத இந்திரஸ்யாதிபத்யே ப்ரஜாம்மேதாஹ சுஷதா பஷாத் தேவஸ்யாஸ விதுராதிபத்யே சக்ஷுர்மேதா ஆஸ்ரோதிருத்தரதோ தாதுராதிபத்யே ராயஸ்போஷம் மேதாஹ விதுருதிருபரிஷ்டாத் ப்ரஹஸ்பதேராதிபத்ய ஓஜோ மேதா விஷ்வாப்யோமா நாஷ்ட்ராப்யஸ்பாஹி மனோரஸ்வாஸி ஸ்வாஹா மருத்பிஃ பரிஶ்ரீயஸ்வ திவஸ் ஸக்யஸ்பிருஷஸ்பாஹி.

மமர்த்தியஸ்தபோஜா வாசாமஸ்மீ நியச்சதே வாயுவம் அபஷ்யங்கோபாமணிபத்யமானமாச்சபராச்சபதிபிஷ்சரந்தம் சசத்ரீச்சீ சவிஷூச்சீர்வசான ஆவாரிவர்த்தி புவானேஷ்வந்தஹ விஷ்வாசாம் புவாம்பதே விஷ்வஸ்ய மனசஸ்பதே விஷ்வஸ்ய வஜசஸ்பதே சர்வஸ்ய வஜசஸ்பதே.

வா சித்தம் வீத விகத ராகம் ராக ரஞ்ச ராகே டிசையர் விஷயம் வா சித்தம் தி சித்தம் வில் பிகம் தி மைண்ட் வில் பிகம் அட்டைன் அ ஸ்டேட் வேர் தேர் இஸ் நோ டிசைர் டிசைர்லெஸ் ஸ்டேட் தி மைண்ட் வில் அட்டைன் அ டிசைர்லெஸ் ஸ்டேட் வீதராக சித்தாலம்பன உபரக்தம் வா யோகின சித்தம் ஸ்திதிபதம் லபதே இஃப் தி மைண்ட் இஸ் நாட் இன்வால்வ் வித் எனி ஆஃப் தீஸ் டிசைர்ஸ் வென் தி மைண்ட் இஸ் டிசைர்லெஸ் that point also the mind will gain the peace of mind, stay peaceful state. Next, these are all the methods to conquer the mind, methods to make the mind peaceful. Next, there is another choice. If you are not able to do that also, swapna nidra jnana alambanam va. If you are able to meditate on the swapna nidra, the knowledge of the swapna, the dream, or the knowledge of the deep sleep, if you are able to meditate on that, even then you will be able to gain the peace of mind. Some people interpret that this as a, when you meditate upon the last thought and the first thought, you will be able to gain the peaceful state. When you are able to understand the last thought and the first thought, when the last thought, because see, your last thought will be the first thought and the first thought will be last thought. When you go back to the, when you go to the sleep, whatever last thought you will have will be the first thought when you wake up. You are not aware of this. You are not conscious enough to understand this. So if you are going to meditate on this, you will be able to grasp it. This, how do you explain, how do you understand that this last thought will be the first thought? This is what is said in the death. What will be your next birth is

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் அதர்வண வேதா சௌனக சாகா காண்டம் 2 சூக்தா 13. தேங்க்யூ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் அதர்வண வேதா சௌனக சாகா காண்டம் 2 சூக்தா 14.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் பி எஸ் நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

திருவையாறு தென் திருக்கையில எனப் போற்றப் பெறும் திருத்தலங்கள் திருக்காளத்தி, திருச்சிராப்பள்ளி, திருகோணமலை என்பனவாம். இவைகள் மலைத்தலங்கள். மலை என்பது இன்றி நம்மை மலைக்க வைக்கும் மாமலைப்பதி திருவையாறு. ஆதலால் தான் அப்பர் பெருமானுக்கு அற்புதமான கைலைக் காட்சி கிடைத்தது போலும் செண்டாடு புனற்புன்னியாம் காவிரியில் நீராடி கல்யாண சிந்து எனும் கரையில் எழுந்தருளியுள்ள ஓலமிட்ட விநாயகரை உவந்து தொழுது குங்குலியக்கலைய தூபகுண்டம் கடந்து ஆட்கொண்டார் அடிபணிந்து அம்பொன் திருவாயில் கடந்து ஐயாற்றுப் பெருமானின் ஆலயத்திற்குள் நுழைகிறோம். சூரிய புட்கரணையை அடுத்து சுடர்விட்டு பிரகாசிக்கும் தென்கையிலாயம் ஞான தபோதனரை அழைக்கும் ஞானபீடம். திருநின்ற செம்மை திருநாவுக்கரசர் திருமேனியை நாளெல்லாம் பார்த்து நாவினிக்கப் பாடலாம், நம்மை மறந்து ஆடலாம். ஆடி அமாவாசை என்றல்லவா அப்பமூர்த்திகள் கைலைக் காட்சி கண்டார். அந்நாள் விழா அடியார்கட்கு அற்புத திருநாள். அடுத்து வடகையிலாயம் வலம் வந்து நுழைந்தால் ஐயாற்றியம் பெருமானார் அற்புதப் பேராலயம். திருவையாறு அமர்ந்ததேனை கண்ணினார் காணப்பெற்று கருதிற்றே முடிந்தவாறே என்பார் உடைய அரசு. திண்டா திருமேனியாக ஐயாற்றியம் பெருமான் விளங்குகிறார். கயிலை மட்டுமல்ல காசிக்கு நிகரான தலமும் கூட. அம்பொர் கயிலைக்கு அதி விரைவில் எழுந்தருள அகத்தியர்க்கு வழிகாட்டியவர் ஐயாற்றுப் பெருமான் என்பது புராணம். காண்டற்கு அறிய கயிலையாளியை காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடி கசிவினார் தொழுதியிருந்த கலைவாய்மைக் காவலராம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐயாற்றில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய பதிகங்கள் பல. அவற்றுள் ஆறார் திரிபுரங்கள் எனத் தொடங்கும் திருத்தாண்டகத் திருப்பதிகத்தில் ஆறாமுதே ஐயாரன்னே என்றென்றே நான் அறற்றி நெய்கின்றேனே என்று உருகும் திறம் நம் நெஞ்சை நிகழ்விக்கும். விழிமலர்கள் நீர் உகுக்கும். இறைவனது அருட்குணம் அருட்செயல் என்பவற்றை வகுத்து எடுத்து பல தொடர்கோவையாக முன்னிலை வகையில் அமைத்து ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற திருத்தாண்டகத் திருப்பதிகத்தை பாடியருளினார் அப்பர்த்தம்பிரானார். ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்ற தொடரில் ஓசை எனப்பட்டதும் ஒலி எனப்பட்டதும் வேறு வேறு என்பர் சான்றோர். ஓசை ஒலி என்பன சத்தம் நாதம் என்னும் பொருளுடையன. வெற்றோசையை ஓசை என்றும் பொருள் ஓசையை ஒலி என்றும் வழங்குவதாக அறிஞர்கள் கருதுவர். பதினோரு பாடல்களிலும் தமக்கு திருவடி சூட்டிய திறத்தைச் சொல்கிறார் அப்பரடிகள். ஐயாறு அகலாத செம்பொற்சோதியை அகம் நெக உருகப்பாடிய திருத்தாண்டகம் ஓசை ஒலியலாம் ஆனானியே எனும் பாடல்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Sahasra Namavali from Linga Puranam, Chapter 65, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. Linga Mahapurane Purva Bhage Rudra Sahasra Nama Kathanam Nama Pancha Shashtitamo Dhyaye Shiva Sahasra Namavalihi.

ராஜோதயாய நமஹ, கர்த்ரே நமஹ, மிருகபாணார்ப்பணாய நமஹ, கணாய நமஹ, மகாதபசே நமஹ, தீர்கதபசே நமஹ, அத்ருஷ்யாய நமஹ, தனசாதகாய நமஹ, சம்வத்சராய நமஹ, கிருதாய நமஹ, மந்த்ராய

மகாஜட்டாய நமஹ, அசபத்னாய நமஹ, பிரசாதாய நமஹ, பிரத்யயாய நமஹ, கீதசாதகாய நமஹ, பிரஸ்வதேனாய நமஹ, அஸ்வநேஹாய நமஹ, ஆதிகாய நமஹ, மகாமுனயே நமஹ, விருஷகாய நமஹ, விருஷகேதவே நமஹ, அனலாய நமஹ, வாயுவாஹனாய நமஹ, மண்டலினே நமஹ, மேருவாசாய நமஹ, தேவவாஹனாய நமஹ, அதர்வசீர்ஷாய நமஹ, சாமாஸ்யாய நமஹ, சஹஸ்ரோர்ஜிதேக்ஷணாய நமஹ, யஜுஃபாதபுஜாய நமஹ, குஹ்யாய நமஹ, பிரகாஷௌஜசே நமஹ, அமோகார்த்தப்ரசாதாய நமஹ, அந்தர்பாவ்யாய நமஹ, சுதர்ஷணாய நமஹ, உபஹாராய நமஹ, பிரியாய நமஹ, சர்வாய நமஹ, கனகாய நமஹ, காஞ்சனஸ்திதாய நமஹ, நாபயே நமஹ, நந்திகராய நமஹ, ஹர்ம்யாய நமஹ, புஷ்கராய நமஹ, ஸ்தபதயே நமஹ, ஸ்திதாய நமஹ, சர்வசாஸ்த்ராய நமஹ, தனாய நமஹ, ஆத்யாய நமஹ, யஜ்ஞாய நமஹ, யஜ்வனே நமஹ, சமாஹிதாய நமஹ, நகாய நமஹ, நீலாய நமஹ, கவயே நமஹ, காலாய நமஹ, மகராய நமஹ, காலபூஜிதாய நமஹ, சகணாய நமஹ, கணகாராய நமஹ, பூதபாவனசாரதயே நமஹ, பஸ்மஷாயினே நமஹ, பஸ்மகோப்த்ரே நமஹ, பஸ்மபூததனவே நமஹ, கணாய நமஹ, ஆகமாய நமஹ, விலோபாய நமஹ, மகாத்மனே நமஹ, சர்வபூஜிதாய நமஹ, சுக்லாய நமஹ, ஸ்ரீரூபசம்பன்னாய நமஹ, சுசயே நமஹ, பூதநிஷேவிதாய நமஹ, ஆஶ்ரமஸ்தாய நமஹ, கபோதஸ்தாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, பத்யே நமஹ, விராஜே நமஹ, விஷாலசாகாய நமஹ, தாம்ரோஷ்டாய நமஹ, அம்புஜாலாய நமஹ, சுநிஷ்சிதாய நமஹ, கபிலாய நமஹ, கலசாய நமஹ, ஸ்தூலாய நமஹ, ஆயுதாய நமஹ, ரோமஷாய நமஹ, கந்தர்வாய நமஹ, அதிதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, அவிஜ்ஞேயாய நமஹ, சுஷாரதாய நமஹ, பரஷ்வாயுதாய நமஹ, தேவாய நமஹ, அர்த்தகாரிணே நமஹ, சுபாந்தவாய நமஹ, தும்பவீணாய நமஹ, மஹாகோபாய நமஹ, ஊர்த்வரேதசே நமஹ, ஜலேஷயாய நமஹ, உக்ராய நமஹ, வம்சகராய நமஹ, வம்சாய நமஹ, வம்சவாதினே நமஹ, அநிந்திதாய நமஹ, சர்வாங்கரூபிணே நமஹ, மாயாவினே நமஹ, சுஹ்ருதாய நமஹ, அனிலாய நமஹ, பலாய நமஹ, பந்தனாய நமஹ, பந்தகர்த்ரே நமஹ, சுபந்தன விமோசனாய நமஹ, ராட்சசக்னாய நமஹ, காமாரயே நமஹ, மகாதம்ஷ்ட்ராய நமஹ, மகாயுதாய நமஹ, லம்பிதாய நமஹ, லம்பிதோஷ்டாய நமஹ, லம்பஹஸ்தாய நமஹ, வரப்ரதாய நமஹ, பாஹவே நமஹ, அநிந்திதாய நமஹ, சர்வாய நமஹ, சங்கராய நமஹ, அகோபனாய நமஹ, அமரேஷாய நமஹ, மகாகோராய நமஹ, விஸ்வதேவாய நமஹ, சுராரிக்னே நமஹ, அஹிர்புத்ன்யாய

மகாகிரயே நமஹ, தன்வந்தரயே நமஹ, தூமகேதவே நமஹ, சூர்யாய நமஹ, வைஷ்ரவணாய நமஹ, தாத்ரே நமஹ, விஷ்ணவே நமஹ, சக்ராய நமஹ, மித்ராய நமஹ, த்வஷ்ட்ரே நமஹ, தராய நமஹ, த்ருவாய நமஹ, பிரபாசாய நமஹ, பர்வதாய நமஹ, வாயவே நமஹ, அரியம்ணே நமஹ, சவித்ரே நமஹ, ரவயே நமஹ, த்ருதயே நமஹ, விதாத்ரே நமஹ, மாந்தாத்ரே நமஹ, பூதபாவனாய நமஹ, நீராய நமஹ, தீர்த்தாய நமஹ, பீமாய நமஹ, சர்வகர்மணே நமஹ, குணோத்வஹாய நமஹ, பத்மகர்பாய நமஹ, மகாகர்பாய நமஹ, சந்திரவக்த்ராய நமஹ, நபாய நமஹ, அணகாய நமஹ, பலவதே நமஹ, உபசாந்தாய நமஹ, புராண

நமஹ. கிரிசம்சயாய நமஹ. குலஹாரிணே நமஹ. குலாகர்த்ரே நமஹ. பஹுவித்தாய நமஹ. பஹுப்ரஜாய நமஹ. பிராணேஷாய நமஹ. பந்தக்யை நமஹ. விருக்ஷாய நமஹ. நகுலாய நமஹ. அத்ரிகாய நமஹ. ஹ்ரஸ்வக்ரீவாய நமஹ. மஹாஜானவே நமஹ. அலோலாய நமஹ. மஹௌஷதயே நமஹ. சித்தாந்தகாரிணே நமஹ.

ஆசாய நமஹ, பிரவேஷனாய நமஹ, மகாமனசே நமஹ, மகாகாமாய நமஹ, சித்தகாமாய நமஹ, ஜிதேந்திரியாய நமஹ, காந்தாராய நமஹ, சுராபாய நமஹ, தாபகர்மரதாய நமஹ, ஹிதாய நமஹ, மகாபூதாய நமஹ, பூதவ்ருதாய நமஹ, அப்சரசே நமஹ.

ஆதித்யாய நமஹ, சர்வகாய நமஹ, சுகாவஹாய நமஹ, தாரணாய நமஹ, சரணாய நமஹ, தாத்ரே நமஹ, பரிதாயை நமஹ, பரிபூஜிதாய நமஹ, சம்யோகினே நமஹ, வர்தனாய நமஹ, விருத்தாய நமஹ, கணிகாய நமஹ, கணாதிபாய நமஹ, நித்யாய நமஹ, தாத்ரே நமஹ, சஹாயாய நமஹ, தேவாசுரபதயே நமஹ, பத்யே நமஹ, யுக்தாய நமஹ, யுக்தபாஹவே நமஹ, சுதேவாய நமஹ, சுபர்வணாய நமஹ, ஆஷாடாய நமஹ, சுஷாடாய நமஹ, ஸ்கந்ததாய நமஹ, ஹரிதாய நமஹ, ஹராய நமஹ, வபுஷே நமஹ, ஆவர்த்தமானாய நமஹ, அன்யாய நமஹ, வபுஷ்ரேஷ்டாய நமஹ, மஹாவபுஷே நமஹ, சிரசே நமஹ, விமர்சனாய நமஹ, சர்வலக்ஷ்ய லக்ஷண பூஷிதாய நமஹ, அக்ஷயாய நமஹ, ரதகீதாய நமஹ, சர்வபோகினே நமஹ, மஹாபலாய நமஹ, சாம்னாயாய நமஹ, மஹாம்னாயாய நமஹ, தீர்த்ததேவாய நமஹ, மஹாயசசே நமஹ, நிர்ஜீவாய நமஹ, ஜீவனாய நமஹ, மந்த்ராய நமஹ, சுபகாய நமஹ, பஹுகர்கஷாய நமஹ, ரத்னபூதாய நமஹ, ரத்னாங்காய நமஹ, மஹார்ணவ நிபாத விதே நமஹ, மூலாய நமஹ, விஷாலாய நமஹ, அமிர்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, தபோநிதயே நமஹ, ஆரோஹணாய நமஹ, அதிரோஹாய நமஹ, ஷீலதாரிணே நமஹ, மஹாதபசே நமஹ, மஹாகண்டாய நமஹ, மஹாயோகினே நமஹ, யுகாய நமஹ, யுககராய நமஹ, ஹரயே நமஹ, யுகரூபாய நமஹ, மஹாரூபாய நமஹ, வஹனாய நமஹ, கஹனாய நமஹ, நகாய நமஹ, ஞாயாய நமஹ, நிர்வாபணாய நமஹ, ஆபாதாய நமஹ, பண்டிதாய நமஹ, அசலோபமாய நமஹ, பஹுமாலாய நமஹ, மஹாமாலாய நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, சுலோச்சனாய நமஹ, விஸ்தாராய நமஹ, லவணாய நமஹ, கூபாய நமஹ, குசுமாங்காய நமஹ, பலோதயாய நமஹ, ரிஷபாய நமஹ, விருஷபாய நமஹ, பங்காய நமஹ, மணிபிம்பஜடாதராய நமஹ, இந்தவே நமஹ, விசர்காய நமஹ, சுமுகாய நமஹ, ஷூராய நமஹ, சர்வாயுதாய நமஹ, சஹாய நமஹ, நிவேதனாய நமஹ, சுதாஜாதாய நமஹ, ஸ்வர்கத்வாராய நமஹ, மஹாதனுஷே நமஹ, கிராவாசாய நமஹ, விசர்காய நமஹ, சர்வலக்ஷண லக்ஷவிதே நமஹ, கந்தமாலினே நமஹ, பகவதே நமஹ, அனந்தாய நமஹ, சர்வலக்ஷணாய நமஹ, சந்தானாய நமஹ, பஹுலாய நமஹ, பாஹவே நமஹ, சகலாய நமஹ, சர்வபாவனாய நமஹ, கரஸ்தாலினே நமஹ, கபாலினே நமஹ, ஊர்த்வசம்ஹனனாய நமஹ, யூனே நமஹ, யந்த்ரதந்த்ர சுவிக்யாதாய நமஹ, லோகாய நமஹ, சர்வாஶ்ரயாய நமஹ, மிருதவே நமஹ, முண்டாய நமஹ, விரூபாய நமஹ, விக்ருதாய நமஹ, தண்டினே நமஹ, குண்டினே நமஹ, விகுர்வணாய நமஹ, வார்யக்ஷாய நமஹ, ககுபாய நமஹ, வஜ்ரிணே நமஹ, தீப்ததேஜசே நமஹ, சஹஸ்ரபதே நமஹ, சஹஸ்ரமூர்த்னே நமஹ, தேவேந்திராய நமஹ, சர்வதேவமயாய நமஹ, குரவே நமஹ, சஹஸ்ரபாஹவே நமஹ, சர்வாங்காய நமஹ, சரண்யாய நமஹ, சர்வலோககிருதே நமஹ, பவித்ராய நமஹ, த்ரிமதவே நமஹ, மந்த்ராய நமஹ, கனிஷ்டாய நமஹ, கிருஷ்ணபிங்களாய நமஹ, ப்ரஹ்மதண்ட விநிர்மாத்ரே நமஹ, சதக்னாய நமஹ, சதபாஷத்ருஷே நமஹ, கலாயை நமஹ, காஷ்டாயை நமஹ, லவாய நமஹ, மாத்ராயை நமஹ, முஹூர்த்தாய நமஹ, அஹ்னே நமஹ, க்ஷபாயை நமஹ, க்ஷணாய நமஹ, விஸ்வக்ஷேத்ரப்ரதாய நமஹ, பீஜாய நமஹ, லிங்காய நமஹ, ஆத்யாய நமஹ, நிர்முகாய நமஹ, சதசதே நமஹ, வ்யக்தாய நமஹ, அவ்யக்தாய நமஹ.

சுரமகேஸ்வராய நமஹ, சர்வதேவமயாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, தேவாத்மனே நமஹ, ஸ்வயம்பவாய நமஹ, உத்கதாய நமஹ, த்ரிக்ரமாய நமஹ.

ராமாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, நிராமாய நமஹ, சர்வசாதனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, ஹரிணாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசாய நமஹ, ஸ்தாவராணாம்பத்யே நமஹ, நியதேந்திரியவர்த்தனாய நமஹ, சித்தார்த்தாய நமஹ, சர்வபூதார்த்தாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, சத்யாய நமஹ, ஸ்ருதிவ்ரதாய நமஹ, வ்ரதாதிபாய நமஹ.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஹ சிவாய.

மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகஸ்ய ஷிரோஸி மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகஸ்ய ஷிரோஸி மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகஸ்ய ஷிரோஸி மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே அஸ்வஸ்யத்வா விருஷ்ணஃ சக்னா தூபயாமி தேவயஜானே பிருத்திவ்யாஃ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே அஸ்வஸ்யத்வா விருஷ்ணஃ சக்னா தூபயாமி தேவயஜானே பிருத்திவ்யாஃ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே அஸ்வஸ்யத்வா விருஷ்ணஃ சக்னா தூபயாமி தேவயஜானே பிருத்திவ்யாஃ மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே ரிஜவேத்வா சாதவேத்வா சுக்ஷித்யைத்வா மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே மகாயத்வா மகஸ்யத்வா ஷீர்ஷ்ணே யமாயத்வா மகாயத்வா சூர்யஸ்யத்வா தபாசே தேவஸ்த்வா சவிதா மத்வா நக்து பிருத்திவ்யா சக்யஸ்பிருஷஸ்பாஹி அர்ச்சிராசி சோசிராசி தபோசி அநாதிருஷ்டா புரஸ்தா தக்னேராதிபத்ய ஆயுர்மேதா புத்ரவாதி தக்ஷிணத இந்திரஸ்யாதிபத்யே ப்ரஜாமேதாஹ சுஷதா பஷாத் தேவஸ்யா சவிதுராதிபத்யே சக்ஷுர்மேதா ஆஸ்ரோதிருத்தரதோ தாதுராதிபத்யே ராயஸ்போஷம் மேதாஹ விதுர்

ரோச்சதே சமக்னிரக்னிநாகதசந்தைவேன சவித்ராசக்ஞே சூர்யே நாரோஜிஷ்டா ஸ்வாஹா சமக்னிஸ்தபாசாகத சந்தைவ்யேன சவித்ராசக்ஞே சூர்யேன ஆரூருச்சதா தர்தா திவோ விபாதி தபாசஸ்பிருத்திவ்யாம் தர்தா தேவோ தேவானா மமர்த்யஸ்தபோஜாஹ வாசாமஸ்மி நியச்சதே வாயுவம் அபஷ்யங்கோபாமணிபத்யமானமாச்சபராச்சபிஷ்சரந்தம் சசத்ரீச்சீ சவிஷூச்சீர்வசானவாரிவர்த்தி புவனேஷ்வந்தஹ விஸ்வாஸாம் புவாம்பதே விஸ்வஸ்ய மனசஸ்பதே விஸ்வஸ்ய வஜஸஸ்பதே சர்வஸ்ய வஜஸஸ்பதே.

பிதானோசி பிதானோ போதி நமஸ்தே அஸ்து மாமாஹிக்ஞேஸீஹி ஃபஷ்ட்ருமந்தஸ்த்வா ஸபேம புத்ரான் பசூன்மயி தேஹ்யரிஷ்டாஹக்ஞே ஸஹபத்யா பூயாஸம். அஹ கேதுனா ஜுஷதாக்ஞே சுஜ்யோதிர்ஜ்யோதிஷா ஸ்வாஹா. ராத்ரிஹ கேதுனா ஜுஷதாக்ஞே சுஜ்யோதிர்ஜ்யோதிஷா ஸ்வாஹா. இதி சப்த

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 2, Sukta 13. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 2, Sukta 14.